ஆறு. பிற்கி சார் ந ஜானை தூஜை பாய் பியார், சாக்கு சுத் சாக்கு லக்ஷணி, நானக் நாரி விச் குனார் பௌடி, ஹர் ஹர் அப்படி தயா கர், ஹர் போலி பேணி, ஹர் நாம் தியாயி, ஹர் உச்சரா, ஹர் லாஹா லேணி, ஜோ ஜப்தே ஹர் ஹர் தின் சிராத், தின்ஹோ குர்பேணி, ஜினா சத்குர் மேரா பியாரா அராத்யா, தின் ஜன தேக்கா நேணி, ஹோ வாரியா அப்படி குரு கோ, ஜின் மேரா ஹர் சஜ்ஜன் மேலியா சேணி. ஸ்லோக் மஹலா சௌதா. ஹர் தாசன் சியோ பிரீத் ஹை, ஹர் தாசன் கோ மித், ஹர் தாசன் கே வச ஹை, ஜோ ஜந்தி கே வச ஜந்த், ஹர் கே தாஸ்.